ஏ தலைஷ் வைக்க கூட நிம்மன் விஷயங் யோ ஹஜி கூட கடு அந்த தலைஷ் தலைஷ்லேயே போத்தில் பீமா கேள் நெக்ஸ்ட் சாங் இஸ் புக்ஸ் டான் ரெட் டெட் ரோ.

மின்னாடி கோவிட் 19 டேப்லெட் பல்ச்சுலிங்கான ப்ரோ நீட வளவழிமணி மண்டலான நெல்ஜாள் கோவிட் ப்ரோ புது மண்ணினிட மீமி கோவிட் வண்டோ கரணங்க வளிமணி குனி ஞான ப்ரோ ஞாபஜாள் டேப்லெட் வண்டோ மண்ணினிட ஆல்குமன் இவங்குமண்ட எங்களை காண்கன் புல்க மீமி வண்ட எங்கப்பால் பீன் மீமி ஜாலஞ்சு புருகு புருகு பழஞ்சு பழஞ்சு ஏப்பா பீன் ஒன்றலைங்க பல் என்னுடைய கோவிட் நீடு நீடியாங்க பல்கலைங்க டேப்லெட் டேப்லெட்டு மண்ட ஊழியு குஜு கான்கான் மீமி ஜரு ஏண்டனே புல்காவோட மீமி எங்கள் சிறங்கூரில் மண்ட யூங்கு நின்று டேப்லெட் டேப்லெட் நின்று மண் காங்கு நல்குல மண் படல் ஊழியுங்க நல்கு மண் ஞாபகிடு ஊறாங்க புது நின்று கலனங்க உழைங்க கடை கோவிட் நீடு எங்கள் லனஞ்சு பிளவிங்க புது ஐயிட மண் ஒண்டல டேப்லெட் மண் நின்றுடுங்க புது மண்ணியானு கிளினிக் கடை செலா ஞகம் மண்ணே செலங்கங்குரு நீழு ஒன்றலு மங்கள் சுலோ மின்னடி டேப்லெட் புது மங்கள் ஞாபகம் எங்கள் கோவப்பட்டு எங்கள் மங்கள் ஞாபகம் செரிஜா லீரா புது மண் மடலை படலும் நிம்மன் அங்கே வாங்கி இப்போ மின்னடி கடை 1800020080 மின்னடி ஒன்றலு பீன் ஒன்றலு மங்கள் சுலோ செலாஜங்க மெரிஜின் கணுபுரு டேப்லெட் வாலி பீன் வண்டிச்சா மணின் வண்டிச்சா ஏப்பா வண்டி உளு உளு மண்டுஞ்ச மடோ ஊறாங்க மீமி சுலாலஞ்சு பல் புல்க வாலி நின்னுடின்னு கோ

எங்கள் கோபத் மடலும் ஜலுவலைஞ்சாங்க. எங்கள் பீண்டுஜா மணிண்டுஜா ஏப்பங்கும் பல மடலும் மிஞ்சி கோபத் ஜலுவலைஞ்சாங்க. எங்கள் மீமி ஜரோ கொஞ்சங்களா கோட்ட மடஞ்சினுடைய மீமி கொஞ்சங்களா மட ஜலுவலைஞ்ச் புழங்கோளைஞ்ச் புழங்கோளைஞ்ச் மிஞ்சிடு மீமி கோபத் கழனியோட பீன் வந்து இன்னொரு மீமி பல் மடலன் உள்ளுஜேலன் பல் படலுன்னு கல்லன் வண்டி பல ஊனிங் சவுளிஞ்சுங்க மீமிஜிடு கல்லன் வண்டி பல சவுளிஜங்க மீமி என் ஜலங்கோரோடு மிஞ்சாங்கண்ணே மீமிஜடி பல் ஊனானே மிஞ்சிட்டு பீன் வண்டி மணன் எங்க மிஞ்சினோம் சலங்குற ஊனானே பின்னரு மீமிஜடி இன்னடிஜாங்க மொடனே கவபட் நான் கவப்பட்டு மிஞ்ச மீமி குஜினி உனானே பல் ஊனிங் பலோ சழுவலைஞ்சாங்க கவப்பட்டு மிஞ்சிடல பல் சுழலைங்கன லோங் கவப்பட் எங்க பல் உனானே பீன் எங்க ஆயிர பல் மீமி செஞ்சல கவப்பட் நான்ஜாங்க நின்றுடிஜாங்க மீண்டு வரணு என்குமன் ஹாஸ்பிட்டல் கடை ஞகமன் ஜனங்குறிச்சானே நின்று புறம் புல்காங்கனே சுவல் கவப்பட் நான்ஜீன் பீஞ்சா மணஞ்சா யாப்பா புஜபால் மடலை மீறி மீமி விழுவாரக்காங்க போல் நின்று கவப்பட் அங்கே எங்கள் பால் மட அங்கே சாடி விழாங்க மண்ணு போகிறோம் எங்கள் கூட்டம் மண் விழாங்க மண்ணுக்கோ மீமிஜிடு நீ மணன் ஞானுக்கோ பதிமணனுக்கோ மணல் மண்டல் மீமிஜாடு புஜமன் வேண்டோ மீஞ்சிடு கவப்பட் நீர் விளங்கு மண்ட அங்கே ஜவ்வளோ வளங்க ஜங்கம்மன் மட கவப்பட் மீஞ்சடி நின்று நீரில் பா ஊழி ஒன்றன்னு போகிறோம் ஊழி குஜம் மண்ட புது நின்று கவப்பட் மங்களில் பழப்புங்கோ 4 weeks, 1 month அண்ட் கருணஞ்ச புஜப்புல சூம் குஜலைங்கனே நின்று மீமி மண் மடலைங் அண்ட் மீமிஜிடி ஜரவு மண் மன்னன் பயில்மன்கோ உங்கள் நின்ற தெலங்கூரில் ஜ ஹெல்த் கே ஒர்க்கா.